சட்டி அங்கு அங்கு பொங்குறேனே கார் சிந்துவா, சட்டி அங்கு அங்கு பொங்குறேனே கார் சிந்துவா, ஜிந்து வட்டு தீத்து மங்கு சே ஓவித்தேனு புக்கன்.